கமால ஹாரிட்டாரி மாய் நீர் மனவிகார் மதனமான முரளிதார் கிருஷ்ண ஜெய் மாலஹாரிட்டாரி மாய் நீர மனவிகார் மதனமான முரளிதார் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஜெய்.